0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000,
2: மேரி மாதா, சுசேயப்பர். விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு உலா வந்தாங்களாம். பட்டப்பகலிலே படைப்புகளை பார்வையிட்டு கொண்டே போனாங்களாம். அப்போ பக்தன் ஒருவனை பார்த்தாங்களாம். அவன் ஒரு பெரிய மரக்கிளையோட நுனியில் உட்காந்துக்கிட்டு அதே கிளையோட அடிப்பாகத்தை படு வேகமாக வெட்டிக்கிட்டு இருந்தானாம். கீழே அதல பாதாளம், விழுந்தால் அரை கிலோ எலும்பு கூட தேராது. அவன் வெட்டி கொண்டிருந்த வேகத்தை பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊட்டி கத்திரிக்கை விழப்போகிறது உறுதியாக இருந்துச்சான். பார்த்தாங்க மேரி மாதா, பதறினாங்க. பார்த்தீங்களா, இவன் செய்கிற காரியத்தை, விழுந்து சாக போகிறானே, காப்பாத்துங்க. கிண்டல் அடித்தார் சூசை. மேரி, அவன் நிச்சயம் உன் பக்தனாய்த்தான் இருப்பான், நீயே போய் காப்பாற்று. இல்லை இல்லை, அவன் உங்கள் பக்தன் தான், பார்த்தால் தெரியவில்லை? அவன் உங்கள் சுரூபத்தை தான் கழுத்தில் போட்டிருக்கிறான், நீங்கள் தான் போய் காப்பாற்ற வேண்டும். முடிவுக்கு வந்தனர். சரி, இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விழப்போகிறான். விழுறப்போ அவன் சூசேப்பரே காப்பாற்று அப்படின்னு கத்தனா, நான் போய் காப்பாற்றுறேன். மாதாவே காப்பாத்துன்னு கத்தனா, நீ போய் காப்பாற்று. மாதாவும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த வெட்டி பயலோ எதை பற்றியும் கண்டுக்கிறாம வெட்டுறதுலையே வெறியாக இருந்தான். இதோ கடைசி வெட்டு. மாதாவும் சூசேப்புறம் தயாராகிட்டாங்க ஓடி போய் காப்பாற்ற. கட்டு, கடைசி வெட்டு. வெட்டியே விட்டான், வெட்டிய வேகத்தில் விழுந்தே விட்டான். விழுந்து கொண்டிருந்த அந்த வெட்டிப்பைய இப்படி கத்து கத்துன்னு கத்தனானா, ஐயோ என்னே செத்தேண்டா. காப்பாற்றும் கடவுள் கைக்கு எட்டும் தூரத்தில் இருப்பதால் தான் நீ கூப்பிடுகிறதில்லையோ? உன் வாழ்க்கை உன் உருவாக்கம், அதிலே பெரும்பாலும் கடவுள் தேவையில்லாமல் தலையிடுகிறதில்லை.
1: வாரம் ஒரு நிகழ்வு.
3: உலக புகையிலை ஒழிப்பு தினம். ஆரோக்கியமே மனித வாழ்வின் அடிப்படை செல்வம். அந்த செல்வத்தை சிதைக்கும் ஒரு மிக மோசமான காரணியாக புகையிலை விளங்குகிறது. உலக அளவில் புகையிலையினால் ஏற்படும் உயிர் இழப்புகளை தடுக்கவும், அதன் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 31 தேதி உலக புகையிலை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.

புகையிலை இல்லா உலகை படைக்க வேண்டும் என்ற உயரிய செய்தியை இந்நாள் சுமந்து நிற்கிறது. இந்த தினத்தை உலக சுகாதார நிறுவனம் 1987 அறிவித்தது. புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் நோய்கள் மற்றும் மரணங்களை தடுத்து மனித ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு சர்வதேச தளமாக இந்நாள் திகழ்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருள்களின் கீழ் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு உலக நாடுகளின் கவனத்தை புகையிலை ஒழிப்பின் பக்கம் இந்நாள் திருப்புகிறது. புகையிலை என்பது சிகரெட், பீடி, சுருட்டு போன்ற புகைக்கும் வடிவங்களிலும் பாக்கு மற்றும் மெல்லும் புகையிலை போன்ற வடிவங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. இதில் நிக்கோட்டின் போன்ற அதிபயங்கர வேதிப்பொருட்கள் உள்ளன. இவை மூளையை சட்டென்று அடிமைப்படுத்தும் தன்மை கொண்டவை. இதனால் ஒரு முறை இதனை பயன்படுத்த தொடங்குபவர்கள் அதிலிருந்து மீள முடியாமல் அடிமைத்தளத்தில் சிக்கிக் கொள்கின்றனர். புகையிலை பயன்படுத்துபவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அருகில் இருப்பவர்களுக்கும் இது பெரும் தீங்கை விளைவிக்கிறது. இதனை இரண்டாம் நிலை புகைத்தல் என்கிறோம். இதனால் புகைப்பிடிக்காத குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் கூட நுரையீரல் பாதிப்பு மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு ஆளாகின்றனர். புகையிலை என்பது தனிமனித பிரச்சினை மட்டுமல்ல, அது ஒரு சமூக பிரச்சினையாகவும் உருவெடுத்துள்ளது. உடல்நல பாதிப்புகளை பொறுத்தவரை புகையிலை நுரையீரல் புற்றுநோய்க்கு மிக முக்கிய காரணமாகிறது. இது நுரையீரலின் காற்றுப்பைகளை மெதுவாக சிதைத்து சுவாச திறனை குறைக்கிறது. மேலும் புகையிலை இரத்த நாளங்களை சுருக்கி இதய நோய்கள், மாரடைப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற ஆபத்தான நிலைகளை உருவாக்குகிறது. வாய், தொண்டை, கணையம் மற்றும் குடல் சார்ந்த புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கும் புகையிலை முக்கிய காரணியாக இருக்கிறது. ஆஸ்துமா மற்றும் பிற சுவாச கோளாறுகள் உள்ளவர்களுக்கு புகையிலை புகை ஒரு யமனாகவே மாறுகிறது. உலக சுகாதார நிறுவனத்தின் கணக்குப்படி ஒவ்வொரு ஆண்டும் உலகெங்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் புகையிலை தொடர்பான நோய்களால் அகால மரணம் அடைகின்றனர். சமூக ரீதியாக பார்க்கும்போது புகையிலை பழக்கம் ஒரு குடும்பத்தின் பொருளாதாரத்தை சீரழிக்கிறது. அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவிட வேண்டிய பணத்தை புகையிலை பொருளுக்கு செலவிடுவதால் குடும்பம் வறுமையில் தள்ளப்படுகிறது. வீட்டில் உள்ள பெரியவர்களின் பழக்கத்தை கண்டு சிறியவர்களும் தவறான பாதைக்கு செல்லும் அபாயம் ஏற்படுகிறது. இளம் தலைமுறையினரை புகையிலிருந்து பாதுகாப்பதே இந்நாள் முதன்மை நோக்கமாகும். புகையிலை நிறுவனங்களின் கவர்ச்சியான விளம்பரங்களில் சிக்காமல் இளைஞர்களை பாதுகாக்க விழிப்புணர்வு அவசியமாகிறது. புகை பழக்கத்தை நிறுத்த விரும்புவோருக்கு தேவையான ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ திட்டங்களை அரசாங்கம் இதன் மூலம் ஊக்குவிக்கின்றன.

நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் புகையிலை பழக்கத்தை உடனே நிறுத்த உறுதியான முடிவை எடுப்பதே ஆகும். இன்று முதல் வேண்டாம் என்ற அந்த ஒரு முடிவு ஒருவரின் ஆயுள் காலத்தை நீடிக்கச் செய்யும். புகையிலையை விட்டு விலகி உடற்பயிற்சி, சத்தான உணவு மற்றும் இரத்த தானம் போன்ற ஆரோக்கியமான பழக்கங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் புகையிலைக்கு எதிரான விழிப்புணர்வை மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். ஒரு சிகரெட் குறைவு ஒரு உயிர் பாதுகாப்பு என்ற உண்மையை இளைய சமூகத்திடம் பதிய வைக்க வேண்டும். புகையிலை இல்லா சமுதாயத்தை உருவாக்குவது என்பது நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் புகையிலை ஒழிப்பு அவசியமாகிறது. சிகரெட் துண்டுகள் மற்றும் புகையிலை பயிரிடுதல் ஆகியவை மண்ணையும் காற்றையும் மாசுபடுத்துகின்றன. எனவே ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுடன் நம் வாழும் இயற்கையை பாதுகாக்கவும் புகையிலையை துறக்க வேண்டிய காலத்தின் கட்டாயமாகும். உலக புகையிலை ஒழிப்பு தினம் என்பது ஒரு நாள் சடங்கல்ல, அது நமக்கான ஒரு எச்சரிக்கை மணி. புகையிலையை விடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்வு செய்வதன் மூலம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் ஒரு வளமான எதிர்காலத்தை உறுதி செய்ய முடியும். நாம் மாறினால் உலகம் மாறும். புகையிலை இல்லா வாழ்க்கை, நலமான எதிர்காலம் என்ற இலக்கை நோக்கி அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம்.

0: செய்திகள்.
1: தூய ஆவியார் பெருவிழா என்பது நாம் அனைவரும் கிறிஸ்துவின் உடலாக இணைந்து கொண்டாடும் மகிழ்ச்சியான உயிர்ப்பு விழாவாகும் என்று கூறிய திருத்தந்தை, அன்று பயத்தினால் கதவுகளை பூட்டிக் கொண்டிருந்த சீடர்களுக்கு மத்தியில் உயிர்த்த இயேசு தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று கூறி அவர்கள் மீது தூய ஆவியாரை பொழிந்தார் என்றும், அந்த தூய ஆவியார் இன்றும் நம்மில் செயலாற்றுகிறார் என்றும் குறிப்பிட்டார். மே 24 புனித பேதுரு பெருங்கோயிலில் இடம்பெற்ற தூய ஆவியார் பெருவிழா திருப்பலியில் மறைவுரை ஆற்றிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, சிலுவையில் அறையப்பட்ட காயங்களோடு காட்சியளித்த உயிர்த்த இயேசு மரணத்தை வென்ற வாழ்வின் அடையாளமாக திகழ்ந்தார் என்றும் எடுத்து காட்டினார். தூய ஆவியார் கடவுளுக்கும் மனித குலத்திற்கும் இடையே அமைதியை ஏற்படுத்துகிறார் என்றும், இந்த அமைதி மன்னிப்பிலிருந்து பிறக்கிறது என்றும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, பாவங்களை மன்னிக்கும் தெய்வீக பணியில் நம்மையும் ஈடுபடுத்தி உலக வரலாற்றை அன்பினால் உருமாற்றுகிறார் என்றும் எடுத்துரைத்தார். மேலும், தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்ற இயேசுவின் வாக்குறுதியின்படி நற்செய்தியை அறிவிக்க தூய ஆவியார் நம்மை தூண்டுகிறார் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, அவர் தரும் நம்பிக்கையே நம்மை நற்செயல்களிலும் இரக்க பணிகளிலும் ஈடுபட செய்கிறது என்றும் வலியுறுத்தினார். தூய ஆவியார் நம்மை உண்மையில் வழிநடத்தி திரு அவையில் ஒற்றுமையை உருவாக்குகிறார் என்று கூறிய திருத்தந்தை, பாரபட்சம் மற்றும் வெளி வேடங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து இறைவனின் உண்மையை உலகிற்கு எடுத்துரைக்க நமக்கு உதவுகிறார் என்றும் எடுத்து காட்டினார்.
2: இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவனின் மறைபொருளை நாம் அணுகவும், மறைநூலின் உண்மைகளை உணரவும், சட்டத்திட்டங்களை கடந்து இறை அனுபவத்தை பெறவும் தூய ஆவியார் நமக்கு உதவுகிறார் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 24 ஞாயிறன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கிய அல்லேலுயா வாழ்த்தொலி செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை மொழிந்தார். தொடக்க கால திரு அவையின் மீது பொழியப்பட்டு இன்றும் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வின் ஒளியாகவும் வலிமையாகவும் வழங்கப்பட்டு வரும் தூய ஆவியாரின் அருட்கொடையை எண்ணி பார்க்க இந்த தூய ஆவியார் பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். மேலும், இன்றைய திருவழிபாடு தூய ஆவியாரே கதவுகளை திறப்பவர் என்ற உருவகத்தின் மூலம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, சீடர்கள் பயத்தினால் கதவுகளை பூட்டிக் கொண்டு அமர்ந்திருந்த போது ஆவியார் பலத்த காற்றாக வந்த அந்த கதவுகளை திறந்து உயிர்த்த கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகிற்கு அறிவிக்க அவர்களை தூண்டினார் என்றும் எடுத்துக்காட்டினார். தொடர்ந்து சீடர்கள் பயத்தினால் முடங்கி கிடக்காமல் உலகம் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு துணிவுடன் பதிலளிக்கவும் அனைவருக்கும் இடமளிக்கும் ஒரு திறந்த இல்லமாக திரு அவை மாறவும் தூய ஆவியார் வழி செய்கிறார் என்று கூறிய திருத்தந்தை, நம்மிடம் உள்ள சுயநலம் மற்றும் தவறான எண்ணங்களை அகற்றி வேற்றுமைகளை தாண்டி நாம் அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ அவர் நம்மை உருமாற்றுகிறார் என்றும் எடுத்துரைத்தார். இறுதியாக, மூடியிருக்கும் அனைத்து கதவுகளும் திறக்கப்படவும் அமைதி நிறைந்த ஒரு சகோதரத்துவ உலகை கட்டி எழுப்பவும் தூய ஆவியாரின் அருளை வேண்டி தனது அல்லேலியா வாழ்த்தொலி செய்தியை திருத்தந்தை நிறைவு செய்தார்.
1: பெருநாட்டின் வடக்கு பகுதி கடாகோசில் சொடாலிட்டியம் கிறிஸ்டியானே விடே என்ற கத்தோலிக்க அமைப்பால் பல ஆண்டுகள் துன்புறுத்தப்பட்ட பழங்குடியின விவசாயிகளின் முன் கருதினால்கள், ஆயர்கள் மற்றும் வத்திக்கான் பிரதிநிதி ஆகியோர் முழங்காலிட்டு மன்னிப்பு கோரினர். முறைகேடுகள் மற்றும் அதிகார வரம்பு மீறல்கள் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த அமைப்பு கடந்த 2025 வத்திக்கானால் கலைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வு மே 23 சனிக்கிழமை அன்று புனித திருமுழுக்கு யோவான் பங்கு தளத்தில் நடைபெற்ற தூய ஆவியார் பெருவிழா திருப்பலியின் போது இடம்பெற்றது. இதில் பாதிக்கப்பட்ட மக்கள், திரு அவையின் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் தல்லான் பழங்குடியின சமூகத்தினர் திரளாக கலந்து கொண்டனர். இந்த விவசாயிகள் சோடா லிசியோவுடன் தொடர்புடைய நபர்களால் 10 மேலாக துன்புறுத்தல்கள், நில அபகரிப்பு, தொழிலாளர் சுரண்டல் மற்றும் உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். செய்தியாளர்கள் பெட்ரோ சலினாஸ் மற்றும் பாவ்லா உகாஸ் ஆகியோரின் புலனாய்வுகள் மூலம் வெளிச்சத்திற்கு வந்த இந்த துன்புறுத்தல்கள் மற்றும் ஊழல் முறைகேடுகளை தொடர்ந்து இந்த அமைப்பு 2025 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கலைக்கப்பட்டது. வத்திக்கான் தரப்பில் இந்த அமைப்பை கலைக்கும் பணிகளை மேற்பார்வையிடும் பேரருள் திரு ஜோர்டி பெர்டமோ அவர்கள், நாங்கள் 20 முன்பே வந்திருக்க வேண்டும், இன்று நாங்கள் அதற்காக மன்னிப்பு கோருகிறோம் என்று கூறி தவறை ஏற்றுக்கொண்டார். நில மோசடியை எதிர்த்து போராடி உயிரிழந்த பழங்குடியின தலைவர்களின் குடும்பத்தினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் என்பது

0: குறிப்பிடத்தக்கது.
1: இத்தாலியில் உள்ள கபாசி எனும் இடத்தில் 1992 இடம்பெற்ற படுகொலையின் நினைவு தினமான மே 23 இத்தாலிய வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணமாகவும் மாஃபியாவுக்கு எதிரான தேசத்தின் போராட்டத்தின் அடையாளமாகவும் திகழ்கிறது என்று இத்தாலி நாட்டின் அரசு தலைவர் செர்ஜியோ மட்டரெல்லா அவர்கள் கூறியுள்ளார். இத்தாலிய மக்களின் சுதந்திரத்தை பறிக்கும் நோக்கில் மாஃபியாக்கள் நடத்திய மிக கொடூரமான தாக்குதல்களில் ஒன்றாக இந்த மே 23 வன்முறை அமைகிறது என்று செர்ஜியோ மட்டரெல்லா குறிப்பிட்டுள்ளார். மாஃபியா எதிர்ப்பு நீதிபதிகளான ஜியோவானி ஃபால்கோன் மற்றும் பாலோ போர்செலினோ ஆகியோருக்கும் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இத்தாலி குடியரசுத் தலைவர் அஞ்சலி செலுத்தினார். இதன் மூலம் அரசியல் அமைப்பு விழுமியங்கள் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் செய்த தியாகத்தையும் அவர் எடுத்துக்காட்டினார். இந்த படுகொலை தேசிய அளவில் மக்களிடையே விழிப்புணர்வை தூண்டியது என்றும் மே 23 இத்தாலியின் தேசிய சட்ட தினமாக அங்கீகரிப்பதற்கு வழிவகுத்தது என்றும் மட்டரெல்லா அவர்கள் குறிப்பிட்டார். மேலும் மாஃபியா இங்குள்ள நிறுவனங்களை அச்சுறுத்தும் தனது திட்டத்தில் தோல்வியடைந்தது என்றும் அதற்கு பதிலாக நிறுவனங்கள் உறுதியுடனும் ஒற்றுமையுடனும் பதிலளித்தன என்றும் அதற்கு துணிச்சலான குடிமக்கள் அளித்த ஆதரவே காரணம் என்றும் மட்டரெல்லா அவர்கள் வலியுறுத்தினார். வலிமையான அரசு நிறுவனங்களின் ஒருங்கிணைந்த மற்றும் திறன்மிக்க செயல்பாடுகளால் திட்டமிட்ட குற்றங்களுக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்றும் இளைய தலைமுறையினருக்கு நீதி, சட்டம் மற்றும் பகிரப்பட்ட பொறுப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் எதிர்காலத்தை கட்டமைக்க உதவும் கல்வியை அளிப்பதன் மூலமும் இந்த போராட்டம் தொடரும் என்றும் மட்டரெல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000,
2: மேரி மாதா, சுசேயப்பர். விண்ணகத்திலிருந்து மண்டகத்திற்கு உலா வந்தாங்களாம். பட்ட பகலிலே படைப்புகளை பார்வையிட்டு கொண்டே போனாங்களாம். அப்போ பக்தன் ஒருவனை பார்த்தாங்களாம். அவன் ஒரு பெரிய மரக்கிளையோட நுனியில் உட்காந்துக்கிட்டு அதே கிளையோட அடிப்பாகத்தை படு வேகமாக வெட்டிக்கிட்டு இருந்தானாம். கீழே அதல பாதாளம், விழுந்தால் அரை கிலோ எலும்பு கூட தேராது. அவன் வெட்டி கொண்டிருந்த வேகத்தை பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊட்டி கத்திரிக்கை விழ போகிறது உறுதியாக இருந்துச்சான். பார்த்தாங்க மேரி மாதா, பதர்னாங்க. பார்த்தீங்களா, இவன் செய்கிற காரியத்தை, விழுந்து சாக போகிறானே, காப்பாத்துங்க. கிண்டல் அடித்தார் சூசை. மேரி, அவன் நிச்சயம் உன் பக்தனாய்த்தான் இருப்பான், நீயே போய் காப்பாற்று. இல்லை இல்லை, அவன் உங்கள் பக்தன் தான், பார்த்தால் தெரியவில்லை? அவன் உங்கள் சுரூபத்தை தான் கழுத்தில் போட்டிருக்கிறான், நீங்கள் தான் போய் காப்பாற்ற வேண்டும். முடிவுக்கு வந்தனர். சரி, இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விழ போகிறான். விழுறப்போ அவன் சுசேபரே காப்பாற்று அப்படின்னு கத்தனா, நான் போய் காப்பாற்றுறேன். மாதாவே காப்பாத்துன்னு கத்தனா, நீ போய் காப்பாற்று. மாதாவும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த வெட்டி பயலோ எதை பற்றியும் கண்டுக்கிறாம வெட்டுறதுலையே வெறியாக இருந்தான். இதோ கடைசி வெட்டு. மாதாவும் சூசேப்புறம் தயாராகிட்டாங்க ஓடி போய் காப்பாற்ற. கட்டு, கடைசி வெட்டு. வெட்டியே விட்டான், வெட்டிய வேகத்தில் விழுந்தே விட்டான். விழுந்து கொண்டிருந்த அந்த வெட்டிப்பைய இப்படி கத்து கத்துன்னு கத்தனானா, ஐயோ நீனே செத்தேண்டா. காப்பாற்றும் கடவுள் கைக்கு 8 தூரத்தில் இருப்பதால் தான் நீ கூப்பிடுகிறதில்லையோ? உன் வாழ்க்கை உன் உருவாக்கம், அதிலே பெரும்பாலும் கடவுள் தேவையில்லாமல் தலையிடுகிறதில்லை.
1: வாரம் ஒரு நிகழ்வு.
3: உலக புகையிலை ஒழிப்பு தினம். ஆரோக்கியமே மனித வாழ்வின் அடிப்படை செல்வம். அந்த செல்வத்தை சிதைக்கும் ஒரு மிக மோசமான காரணியாக புகையிலை விளங்குகிறது. உலக அளவில் புகையிலையினால் ஏற்படும் உயிர் இழப்புகளை தடுக்கவும், அதன் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 31 தேதி உலக புகையிலை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.

புகையிலை இல்லா உலகை படைக்க வேண்டும் என்ற உயரிய செய்தியை இந்நாள் சுமந்து நிற்கிறது. இந்த தினத்தை உலக சுகாதார நிறுவனம் 1987 அறிவித்தது. புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் நோய்கள் மற்றும் மரணங்களை தடுத்து மனித ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு சர்வதேச தளமாக இந்நாள் திகழ்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருட்களின் கீழ் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு உலக நாடுகளின் கவனத்தை புகையிலை ஒழிப்பின் பக்கம் இந்நாள் திருப்புகிறது. புகையிலை என்பது சிகரெட், பீடி, சுருட்டு போன்ற புகைக்கும் வடிவங்களிலும் பாக்கு மற்றும் மெல்லும் புகையிலை போன்ற வடிவங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. இதில் நிக்கோட்டின் போன்ற அதிபயங்கர வேதிப்பொருட்கள் உள்ளன. இவை மூளையை சட்டென்று அடிமைப்படுத்தும் தன்மை கொண்டவை. இதனால் ஒரு முறை இதனை பயன்படுத்த தொடங்குபவர்கள் அதிலிருந்து மீள முடியாமல் அடிமைத்தளத்தில் சிக்கிக் கொள்கின்றனர். புகையிலை பயன்படுத்துபவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அருகில் இருப்பவர்களுக்கும் இது பெரும் தீங்கை விளைவிக்கிறது. இதனை இரண்டாம் நிலை புகைத்தல் என்கிறோம். இதனால் புகைப்பிடிக்காத குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் கூட நுரையீரல் பாதிப்பு மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு ஆளாகின்றனர். புகையிலை என்பது தனிமனித பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு சமூக பிரச்சனையாகவும் உருவெடுத்துள்ளது. உடல்நல பாதிப்புகளை பொறுத்தவரை புகையிலை நுரையீரல் புற்றுநோய்க்கு மிக முக்கிய காரணமாகிறது. இது நுரையீரலின் காற்றுப்பைகளை மெதுவாக சிதைத்து சுவாச திறனை குறைக்கிறது. மேலும் புகையிலை இரத்த நாளங்களை சுருக்கி இதய நோய்கள், மாரடைப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற ஆபத்தான நிலைகளை உருவாக்குகிறது. வாய், தொண்டை, கணையம் மற்றும் குடல் சார்ந்த புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கும் புகையிலை முக்கிய காரணியாக இருக்கிறது. ஆஸ்துமா மற்றும் பிற சுவாச கோளாறுகள் உள்ளவர்களுக்கு புகையிலை புகை ஒரு யமனாகவே மாறுகிறது. உலக சுகாதார நிறுவனத்தின் கணக்குப்படி ஒவ்வொரு ஆண்டும் உலகெங்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் புகையிலை தொடர்பான நோய்களால் அகால மரணம் அடைகின்றனர். சமூக ரீதியாக பார்க்கும்போது புகையிலை பழக்கம் ஒரு குடும்பத்தின் பொருளாதாரத்தை சீரழிக்கிறது. அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவிட வேண்டிய பணத்தை புகையிலை பொருளுக்கு செலவிடுவதால் குடும்பம் வறுமையில் தள்ளப்படுகிறது. வீட்டில் உள்ள பெரியவர்களின் பழக்கத்தை கண்டு சிறியவர்களும் தவறான பாதைக்கு செல்லும் அபாயம் ஏற்படுகிறது. இளம் தலைமுறையினரை புகையிலிருந்து பாதுகாப்பதே இந்நாள் முதன்மை நோக்கமாகும். புகையிலை நிறுவனங்களின் கவர்ச்சியான விளம்பரங்களில் சிக்காமல் இளைஞர்களை பாதுகாக்க விழிப்புணர்வு அவசியமாகிறது. புகை பழக்கத்தை நிறுத்து வரும்போர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ திட்டங்களை அரசாங்கம் இதன் மூலம் ஊக்குவிக்கின்றன.

நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் புகையிலை பழக்கத்தை உடனே நிறுத்த உறுதியான முடிவை எடுப்பதே ஆகும். இன்று முதல் வேண்டாம் என்ற அந்த ஒரு முடிவு ஒருவரின் ஆயுள் காலத்தை நீடிக்கச் செய்யும். புகையிலையை விட்டு விலகி உடற்பயிற்சி, சத்தான உணவு மற்றும் இரத்த தானம் போன்ற ஆரோக்கியமான பழக்கங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் புகையிலைக்கு எதிரான விழிப்புணர்வை மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். ஒரு சிகரெட் குறைவு ஒரு உயிர் பாதுகாப்பு என்ற உண்மையை இளைய சமூகத்திடம் பதிய வைக்க வேண்டும். புகையிலை இல்லா சமுதாயத்தை உருவாக்குவது என்பது நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் புகையிலை ஒழிப்பு அவசியமாகிறது. சிகரெட் துண்டுகள் மற்றும் புகையிலை பயிரிடுதல் ஆகியவை மண்ணையும் காற்றையும் மாசுபடுத்துகின்றன. எனவே ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுடன் நம் வாழும் இயற்கையை பாதுகாக்கவும் புகையிலையை துறக்க வேண்டிய காலத்தின் கட்டாயமாகும். உலக புகையிலை ஒழிப்பு தினம் என்பது ஒரு நாள் சடங்கல்ல, அது நமக்கான ஒரு எச்சரிக்கை மணி. புகையிலையை விடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்வு செய்வதன் மூலம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் ஒரு வளமான எதிர்காலத்தை உறுதி செய்ய முடியும். நாம் மாறினால் உலகம் மாறும். புகையிலை இல்லா வாழ்க்கை, நலமான எதிர்காலம் என்ற இலக்கை நோக்கி அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம்.

0: செய்திகள்.
1: தூய ஆவியார் பெருவிழா என்பது நாம் அனைவரும் கிறிஸ்துவின் உடலாக இணைந்து கொண்டாடும் மகிழ்ச்சியான உயிர்ப்பு விழாவாகும் என்று கூறிய திருத்தந்தை, அன்று பயத்தினால் கதவுகளை பூட்டிக் கொண்டிருந்த சீடர்களுக்கு மத்தியில் உயிர்த்த இயேசு தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று கூறி அவர்கள் மீது தூய ஆவியாரை பொழிந்தார் என்றும், அந்த தூய ஆவியார் இன்றும் நம்மில் செயலாற்றுகிறார் என்றும் குறிப்பிட்டார். மே 24 புனித பேதுரு பெருங்கோயிலில் இடம்பெற்ற தூய ஆவியார் பெருவிழா திருப்பலியில் மறையுரை ஆற்றிய போது இவ்வாறு முடிந்த திருத்தந்தை, சிலுவையில் அறையப்பட்ட காயங்களோடு காட்சியளித்த உயிர்த்த இயேசு மரணத்தை வென்ற வாழ்வின் அடையாளமாக திகழ்ந்தார் என்றும் எடுத்து காட்டினார். தூய ஆவியார் கடவுளுக்கும் மனித குலத்திற்கும் இடையே அமைதியை ஏற்படுத்துகிறார் என்றும், இந்த அமைதி மன்னிப்பிலிருந்து பிறக்கிறது என்றும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, பாவங்களை மன்னிக்கும் தெய்வீக பணியில் நம்மையும் ஈடுபடுத்தி உலக வரலாற்றை அன்பினால் உருமாற்றுகிறார் என்றும் எடுத்துரைத்தார். மேலும், தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்ற இயேசுவின் வாக்குறுதியின்படி நற்செய்தியை அறிவிக்க தூய ஆவியார் நம்மை தூண்டுகிறார் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, அவர் தரும் நம்பிக்கையே நம்மை நற்செயல்களிலும் இரக்க பணிகளிலும் ஈடுபட செய்கிறது என்றும் வலியுறுத்தினார். தூய ஆவியார் நம்மை உண்மையில் வழிநடத்தி திரு அவையில் ஒற்றுமையை உருவாக்குகிறார் என்று கூறிய திருத்தந்தை, பாரபட்சம் மற்றும் வெளி வேடங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து இறைவனின் உண்மையை உலகிற்கு எடுத்துரைக்க நமக்கு உதவுகிறார் என்றும் எடுத்து காட்டினார்.
2: இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவனின் மறைபொருளை நாம் அணுகவும், மறைநூலின் உண்மைகளை உணரவும், சட்டத்திட்டங்களை கடந்து இறை அனுபவத்தை பெறவும் தூய ஆவியார் நமக்கு உதவுகிறார் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 24 ஞாயிறன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கிய அல்லேலுயா வாழ்த்தொளி செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை மொழிந்தார். தொடக்ககால திரு அவையின் மீது பொழியப்பட்டு இன்றும் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வின் ஒளியாகவும் வலிமையாகவும் வழங்கப்பட்டு வரும் தூய ஆவியாரின் அருட்கொடையை எண்ணி பார்க்க இந்த தூய ஆவியார் பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். மேலும், இன்றைய திரு வழிபாடு தூய ஆவியாரே கதவுகளை திறப்பவர் என்ற உருவகத்தின் மூலம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, சீடர்கள் பயத்தினால் கதவுகளை பூட்டிக் கொண்டா மறந்திருந்த போது ஆவியார் பலத்த காற்றாக வந்த அந்த கதவுகளை திறந்து உயிர்த்த கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகிற்கு அறிவிக்க அவர்களை தூண்டினார் என்றும் எடுத்துக் காட்டினார். தொடர்ந்து சீடர்கள் பயத்தினால் முடங்கி கிடக்காமல் உலகம் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு துணிவுடன் பதிலளிக்கவும் அனைவருக்கும் இடமளிக்கும் ஒரு திறந்த இல்லமாக திரு அவை மாறவும் தூய ஆவியார் வழி செய்கிறார் என்று கூறிய திருத்தந்தை, நம்மிடம் உள்ள சுயநலம் மற்றும் தவறான எண்ணங்களை அகற்றி வேற்றுமைகளை தாண்டி நாம் அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ அவர் நம்மை உருமாற்றுகிறார் என்றும் எடுத்துரைத்தார். இறுதியாக, மூடியிருக்கும் அனைத்து கதவுகளும் திறக்கப்படவும் அமைதி நிறைந்த ஒரு சகோதரத்துவ உலகை கட்டி எழுப்பவும் தூய ஆவியாரின் அருளை வேண்டி தனது அல்லேலியா வாழ்த்தொளி செய்தியை திருத்தந்தை நிறைவு செய்தார்.
1: பெருநாட்டின் வடக்கு பகுதி கடாகோசில் சொடாலிட்டியம் கிறிஸ்டியானே விடே என்ற கத்தோலிக்க அமைப்பால் பல ஆண்டுகள் துன்புறுத்தப்பட்ட பழங்குடியின விவசாயிகளின் முன் கருதினால்கள், ஆயர்கள் மற்றும் வத்திக்கான் பிரதிநிதி ஆகியோர் முழங்காலிட்டு மன்னிப்பு கோரினர். முறைகேடுகள் மற்றும் அதிகார வரம்பு மீறல்கள் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த அமைப்பு கடந்த 2025 வத்திக்கானால் கலைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வு மே 23 சனிக்கிழமை அன்று புனித திருமுழுக்கு யோவான் பங்கு தளத்தில் நடைபெற்ற தூய ஆவியார் பெருவிழா திருப்பலியின் போது இடம்பெற்றது. இதில் பாதிக்கப்பட்ட மக்கள், திரு அவையின் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் தல்லான் பழங்குடியின சமூகத்தினர் திரளாக கலந்து கொண்டனர். இந்த விவசாயிகள் சோடா லிசியோவுடன் தொடர்புடைய நபர்களால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக துன்புறுத்தல்கள், நில அபகரிப்பு, தொழிலாளர் சுரண்டல் மற்றும் உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். செய்தியாளர்கள் பெட்ரோ சலினாஸ் மற்றும் பாவ்லா உகாஸ் ஆகியோரின் புலனாய்வுகள் மூலம் வெளிச்சத்திற்கு வந்த இந்த துன்புறுத்தல்கள் மற்றும் ஊழல் முறைகேடுகளை தொடர்ந்து இந்த அமைப்பு 2025 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கலைக்கப்பட்டது. வத்திக்கான் தரப்பில் இந்த அமைப்பை கலைக்கும் பணிகளை மேற்பார்வையிடும் பேரருள் திரு ஜோர்டி பெர்டமோ அவர்கள், நாங்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பே வந்திருக்க வேண்டும், இன்று நாங்கள் அதற்காக மன்னிப்பு கோருகிறோம் என்று கூறி தவறை ஏற்றுக்கொண்டார். நில மோசடியை எதிர்த்து போராடி உயிரிழந்த பழங்குடியின தலைவர்களின் குடும்பத்தினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: இத்தாலியில் உள்ள கபாசி எனும் இடத்தில் 1992 இடம்பெற்ற படுகொலையின் நினைவு தினமான மே 23 இத்தாலிய வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணமாகவும் மாஃபியாவுக்கு எதிரான தேசத்தின் போராட்டத்தின் அடையாளமாகவும் திகழ்கிறது என்று இத்தாலி நாட்டின் அரசு தலைவர் செர்ஜியோ மட்டரெல்லா அவர்கள் கூறியுள்ளார். இத்தாலிய மக்களின் சுதந்திரத்தை பறிக்கும் நோக்கில் மாஃபியாக்கள் நடத்திய மிக கொடூரமான தாக்குதல்களில் ஒன்றாக இந்த மே 23 வன்முறை அமைகிறது என்று செர்ஜியோ மட்டரெல்லா குறிப்பிட்டுள்ளார். மாஃபியா எதிர்ப்பு நீதிபதிகளான ஜியோவானி ஃபால்கோன் மற்றும் பாலோ போர்செலினோ ஆகியோருக்கும் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இத்தாலி குடியரசுத் தலைவர் அஞ்சலி செலுத்தினார். இதன் மூலம் அரசியல் அமைப்பு விழுமியங்கள் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் செய்த தியாகத்தையும் அவர் எடுத்துக்காட்டினார். இந்த படுகொலை தேசிய அளவில் மக்களிடையே விழிப்புணர்வை தூண்டியது என்றும் May 23 இத்தாலியின் தேசிய சட்ட தினமாக அங்கீகரிப்பதற்கு வழிவகுத்தது என்றும் மட்டரலா அவர்கள் குறிப்பிட்டார். மேலும் மாஃபியா இங்குள்ள நிறுவனங்களை அச்சுறுத்தும் தனது திட்டத்தில் தோல்வியடைந்தது என்றும் அதற்கு பதிலாக நிறுவனங்கள் உறுதியுடனும் ஒற்றுமையுடனும் பதிலளித்தன என்றும் அதற்கு துணிச்சலான குடிமக்கள் அளித்த ஆதரவே காரணம் என்றும் மட்டரலா அவர்கள் வலியுறுத்தினார். வலிமையான அரசு நிறுவனங்களின் ஒருங்கிணைந்த மற்றும் திறன்மிக்க செயல்பாடுகளால் திட்டமிட்ட குற்றங்களுக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்றும் இளைய தலைமுறையினருக்கு நீதி, சட்டம் மற்றும் பகிரப்பட்ட பொறுப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் எதிர்காலத்தை கட்டமைக்க உதவும் கல்வியை அளிப்பதன் மூலமும் இந்த போராட்டம் தொடரும் என்றும் மட்டரலா அவர்கள் தெரிவித்துள்ளார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறி காட்டும் ஆளுமைகள்.
2: ஆப்பிள் கம்பெனியின் நிறுவனர் அவர். தொடு திரை உலகின் உச்சங்களை உயரங்களை தொட்டு காட்டியவர். தனது 56வது வயதிலே மரணத்தையும் தொட்டுவிட்டவர். சாவின் விளிம்பை அவர் தொட்டபோது மருத்துவமனையிலே அவர் சொன்ன வரிகள் இவை: நான் வணிக உலகின் வெற்றியின் உச்சத்தை தொட்டிருக்கிறேன். பிறரது பார்வையில் எனது வாழ்க்கை வெற்றிகரமானதுதான். எப்படி இருந்தாலும் எனது பணிச்சுமைகளையும் தாண்டி மகிழ்ச்சியான தருணங்களையும் நான் அனுபவித்திருக்கிறேன். பணமும் வசதிகளும் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை என் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் தான் அறிந்து கொண்டிருக்கின்றேன். இதோ இந்த மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு என் முழு வாழ்க்கையையும் திருப்பி பார்க்கும் இந்த தருணத்தில் எனக்கு இதுவரை கிடைத்துள்ள அங்கீகாரம், பணம், புகழ், சொத்து, செல்வாக்கு எல்லாமே செல்லா காசாக, பொருளற்றதாக, மரணத்தின் முன் தோற்றுப்போய் நிற்பதை என் உளமார உணர்கிறேன். இந்த இருட்டிலே என் உயிரை தக்க வைக்க போராடி கொண்டிருக்கும் மருத்துவ மின்னணு இயந்திரங்களின் மெல்லிய சத்தங்கள் மட்டுமே எனது காதுகளில் ரீங்காரம் இடுகின்றன. கடவுளின் மூச்சுக்காற்றையும் மரணத்தையும் மிக மிக அருகிலே நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். போதுமான பணத்தை வாழ்க்கையில் ஈட்டிய பிறகுதான் புரிகிறது பணத்திற்கு தொடர்பில்லாத மனதிற்கு தொடர்புடைய சிலவற்றை சம்பாதிக்க தொடங்க வேண்டும் என்று. அது இப்போதுதான் புரிகிறது. அது உறவாகவோ, நட்பாகவோ, கலையாகவோ, அறமாகவோ, நம் இளமையின் கனவாகவோ இருக்கலாம். அவைதான் வாழ்க்கையில் இன்றியமையாதன என்று காலம் கடந்து நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். அதை விட்டு பணத்தை மட்டுமே மையமாக கொண்டு ஓடும் வாழ்க்கை முற்றிலும் வேறு திசையில் திரும்பிவிடுகிறது. எனது வாழ்க்கையைப் போல நாம் பணத்தால் உண்டாக்கியிருக்கும் அனைத்து மகிழ்ச்சியும் வெறும் மாயைகளே. தனது காலம் போன கடைசியிலே இப்படி சொல்லியிருக்கின்றார் ஆப்பிள் கம்பெனி புகழ் ஸ்டீவ் ஜாப்ஸ். வெற்றியின் உச்சங்களை தொட்டவர்கள்தான் வெறுமையின் விலாசங்களையும் கண்டடைகிறார்கள், எச்சரிக்கையும் செய்கிறார்கள். மரண வாசலில்தான் இந்த சொத்துக்கள் எல்லாமே சொத்தைகளாகி போய் இழித்து கொண்டு நிற்கின்றன.

கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்நிகழ்வின் வாயிலாக எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடுவதில் மனம் மகிழ்கின்றது. இன்றைய திருப்பாடலில் நாம் எடுத்துக்கொண்ட பாடல் எண் 149. இத்திருப்பாடல் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய, இன்னும் சொல்லப்போனால் இத்திருப்பாடல் அன்பை வெளிப்படுத்துகின்ற, மகிழ்வின் உச்சத்தில் மக்கள் இந்த திருப்பாடலை ஏற்றுகின்றார்கள், போற்றுகின்றார்கள், பாடுகின்றார்கள். இந்த திருப்பாடலை பார்ப்பதற்கு முன் இத்திருப்பாடலின் பின்புலத்தை நாம் பார்த்தால் அது இத்திருப்பாடலை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும். மக்கள் சிறைப்படுகின்றார்கள், இதுதான் இந்த திருப்பாடலின் பின்புலம். சிறைப்பட்ட மக்கள் அனைத்தையும் இழந்து விடுகின்றார்கள். அவர்கள் வாழ்வில் ஒளியான காலம், அவர்கள் வாழ்வின் மகிழ்ச்சி, அவர்கள் வாழ்வின் அன்பு அனைத்தையும் இழந்து விடுகின்றார்கள். ஆனால் அந்த சிறை காலம் முடிந்து அவர்கள் வெளிவருகின்றார்கள். வெளிவந்தவுடன் வாழ்வின் வார்த்தையை புரிந்து கொள்கின்றார்கள். வாழ்வு என்றால் என்ன என்று அறிந்து கொள்கின்றார்கள். மகிழ்ச்சிதான் வாழ்வின் முக்கியத்துவம் என்பதை உணர்ந்து கொள்கின்றார்கள். மன அமைதி தேவை என்பதை புரிந்து கொள்கின்றார்கள். இவை அனைத்தையும் வழிகாட்டிய இறைவனை இந்நாள் வரை மறந்ததற்காக வருந்துகின்றார்கள். இதுதான் இப்பாடலின் பின்புலன். இறைவனை போற்றாது, இறைவனை காணாது, இறைவனை உணராந்து இருந்த இத்தனை நாட்கள், இத்தனை காலம் அவர்களுக்கு ஒரு சிறைவாசம் என்பதை புரிந்து கொள்கின்றார்கள். ஆகவே வெளிவந்த உடன் முதலில் கடவுளை போற்றுகின்றார்கள். அதுதான், அந்த நொடிதான் அவர்களின் வாழ்வை ஒளியான காலமாக மாற்றுகின்றது. அந்த தருணத்தில் இருந்து அவர்கள் இறைவனை புகழ்கின்றார்கள். இறைவனை புகழும் பாடலாக இது அமைகின்றது. இந்த திருப்பாடல், அதாவது 145 முதல் 150 வரை அமைகின்ற இந்த அனைத்து திருப்பாடல்களுமே இறைவனை போற்றி அமைகின்றது. அனைத்து திருப்பாடல்களிலும் இறைவா போற்றி, இறைவன் போற்றி, மாமன்னா போற்றி என்று இறைவனை போற்றி புகழ்கின்ற பாடல்களாகவே இது அமைகின்றது. இதுதான் மக்களின் மனநிலையாக இருக்கின்றது. இறைவனை போற்றி வாழும் வாழ்வே மக்களுக்கு ஏதுவான வாழ்க்கை என்பதை புரிந்து உணர்ந்து கற்றுக்கொண்டு பின் இறைவனை வழிபடுகின்றார்கள். எவ்வாறு என்று பார்ப்போம். முதல் வசனத்திலேயே ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் என்று கூறுவதன் மூலம் அவர்களுக்கு புதியதொரு வாழ்வை உண்டாக்கியிருக்கின்றார், புதியதொரு வாழ்வில் அவர்கள் நுழைகின்றார்கள் என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். அதாவது இத்தனை நாள் இருந்த வாழ்வு வேறு, இப்பொழுது அவர்கள் வாழ்கின்ற வாழ்வு வேறு என்பதை முதல் வசனத்திலேயே அவர்கள் எடுத்துரைக்கின்றனர்.

0: கடவுளை ஏற்றி புகழும் நாம் அவருடைய உடனிருப்பையும் அறிந்து உடன் இருக்கவர்களுடன் ஒன்றாக இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்த்துகின்றது. இன்னும் குறிப்பாக இத்திருப்பாடல் முழுமையாக வழிகாட்டிய இறைவனுக்கு புகழ்ச்சி பாடலாக அமைகின்றது. அதாவது இத்திருப்பாடல் அனைத்து வசனங்களுமே இறைவனை புகழ்ந்து பாடுகின்றது. ஒவ்வொரு வசனத்திலும் புகழ்ச்சி பாடலாக அமைகின்றது. வழிகாட்டிய இறைவனை உணர்ந்த மக்கள் அந்த இறைவனை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற மனநிலையில் இருக்கின்ற இந்த பாடலை நாம் வாசிக்கும் பொழுது அவர்களின் வாழ்வு மாற்றத்தையும் அவர்களின் வாழ்வு மேன்மையையும் நாம் புரிந்து கொள்கின்றோம். இதைத்தான் இந்த கடைசி வசனமும் கூறுகின்றது. இத்தகைய மேன்மையை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது என்று. ஆதலால் ஆண்டவர் அருளும் மேன்மையையும் ஆண்டவர் அருளும் அன்பையையும் நாம் உணரும் பொழுது, நாம் அவர் வழிகாட்ட அவருக்கு பின் செல்லும் பொழுது, நாம் அவர்களை முன் நிலைநிறுத்தும் போது, நாம் கடவுளை முன் நிலைநிறுத்தும் பொழுது, அவர் விரும்பும் மக்களாக, அவர் விரும்பும் உயிர்களாக, அவர் விரும்பும் வாழ்வுக்கு நம்மை இட்டுச் செல்வார். ஜபம். அன்பு ஆண்டவரே, இந்நாள் வரை எங்களை காத்து வந்ததற்காக நன்றி. இந்நாள் வரை உமது அருளால் எங்களுக்கு வாழ்வு அளித்ததற்காக நன்றி. நாங்கள் என்றும் உம் பிள்ளைகளாக உம் வழியை பின்பற்றி வாழ உமது நியமங்களையும் உமது வார்த்தைகளையும் நாங்கள் வாழ்வாக்கிட வாழ்வினில் கடைபிடித்திட அருள் புரிவீராக. உமது அருளால் நாங்கள் வாழ்வு பெறுவோமாக. ஆமேன்.
1: செய்திகள்.
2: செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மனித மாண்பை காப்பது குறித்த மகத்தான மனிதநேயம் என்னும் தனது முதல் திருத்தூது மடலில் மனித குலம் ஒரு திருப்பு முனையில் நிற்பதாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். மனித குலத்தின் முன்னே இரண்டு வழிகள் மட்டுமே உள்ளதாக குறிப்பிட்ட திருத்தந்தை, ஒன்று அதிகாரம் மற்றும் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் ஒரு புதிய பாபேல் கோபுரத்தை உருவாக்குவது, மற்றொன்று கடவுளும் மனித குலமும் மாண்புடனும் அமைதியுடனும் இணைந்து வாழும் ஒரு சமூகத்தை உருவாக்குவது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ரேரும் நோவாரும் என்ற திருத்தூது மடலின் நினைவு நாளை முன்னிட்டு 2026 மே 15 அன்று கையெழுத்திடப்பட்ட இந்த திருத்தூது மடல் செயற்கை நுண்ணறிவு, மனித மாண்பு, சமூக நீதி மற்றும் அமைதி ஆகியவற்றை ஆழமாக பிரதிபலிக்கிறது என்றும், திரு அவையின் சமூக கோட்பாடு என்பது வெறும் விதிகளின் தொகுப்பு மட்டுமல்ல, மாறும் காலத்திற்கு நற்செய்தியை மையமாக கொண்ட ஒரு பதில் என்றும் திருத்தந்தை எடுத்துக்காட்டியுள்ளார். ஒவ்வொரு மனிதனின் மதிப்பும் அவரது உற்பத்தி திறன் அல்லது சாதனைகளின் அடிப்படையில் அமைந்ததல்ல என்று சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை, கருவுறுதல் முதல் இயற்கை மரணம் வரையிலான வாழ்வுரிமையை வலியுறுத்தியுள்ளதுடன் கருக்கலைப்பு, கருணை கொலை, அடிமைத்தனம் மற்றும் சுரண்டல் உள்ளிட்ட அனைத்து ஒடுக்குமுறைகளையும் வன்மையாக கண்டித்துள்ளார். மேலும் பெண்கள், சிறுபான்மையினர், புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளுக்கான பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை, மனித வாழ்க்கையை லாபமும் தகுதியும் மட்டுமே தீர்மானிக்கும் தொழில்நுட்ப வெறிக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ளார். செயற்கை நுண்ணறிவால் மனிதர்களைப் போல செயல்பட முடியுமே தவிர அதற்கு மனசாட்சியோ, இரக்கமோ, அன்போ அல்லது ஆன்மீக உணர்வோ இருக்க முடியாது என்று கூறியுள்ள திருத்தந்தை, தொழில்நுட்பம் மனிதனை தன் கட்டுப்பாட்டில் வைக்காமல் மனித குலத்திற்கு பணிவிடை செய்வதை உறுதி செய்ய அனைத்துலக கண்காணிப்பு, ஒழுக்க நெறி சட்டங்கள் மற்றும் பொறுப்பான பயன்பாடு ஆகியவை அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
1: மக்கள் தொகையியல் சார்ந்த பிரச்சனைகள் வெறும் புள்ளி விவரங்கள் மட்டுமல்ல, அவை சமூகத்தின் எதிர்காலமாக விளங்கும் உண்மையான குடும்பங்கள், பெற்றோர் மற்றும் குழந்தைகளின் வாழ்வாதாரத்தோடு தொடர்புடையவை என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். மே 25 திங்கள் அன்று ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் மக்கள் தொகையியல் ஆய்வுக்குழு உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, ஐரோப்பாவில் தீவிரமடைந்து வரும் மக்கள் தொகை நெருக்கடி குறித்தும் குடும்பங்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் ஆதரவளிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கவலைகளை மீண்டும் வெளிப்படுத்திய திருத்தந்தை, பிறப்பு விகித குறைவு, தனிமை மற்றும் தலைமுறைகளுக்கு இடையேயான ஒருமைப்பாடு பலவீனமடைதல் போன்ற சவால்களை எதிர்கொண்டு வரும் ஐரோப்பாவை முதுமையடைந்து வரும் ஒரு கண்டம் என்று வர்ணித்தார். மேலும் ஐரோப்பாவின் கிறிஸ்தவ வேர்களை நிராகரிப்பது அதன் கலாச்சார மற்றும் சமூக மலட்டுத்தன்மைக்கு வழிவகுத்துள்ளதாக எச்சரித்த திருத்தந்தை, குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பதாக கூறிக்கொண்டு அதே வேளையில் தாய்மை, கருக்கலைப்பு ஆகியவற்றிற்கு சாதகமாக செயல்பட்டு குடும்பங்களை கட்டியெழுப்பும் விருப்பத்தையே சிதைக்கும் கொள்கைகளை கடுமையாக விமர்சித்தார். ஒவ்வொரு மனிதனின் மாண்பையும் வலியுறுத்திய திருத்தந்தை, திருத்தந்தை புனித 2 ஜான்பால் அவர்களின் போதனைகளை மேற்கோள் காட்டி, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான திருமணத்தின் மூலம் உருவாகும் குடும்பமே சமூக வாழ்க்கையின் முதல் மற்றும் மாற்றீடு செய்ய முடியாத பள்ளி என்று மீண்டும் வலியுறுத்தினார். குடும்பங்களுக்கு உண்மையான ஆதரவை வழங்கவும் மனித

0: மாண்பை பாதுகாக்கவும் பொதுநலனை மேம்படுத்தவும் தகுந்த கொள்கைகளை உருவாக்குவதற்கு அரசுகள், குடிமை சமூகம் மற்றும் கிறிஸ்தவ அமைப்புகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திருத்தந்தை அவர்களை கேட்டுக்கொண்டார்.
1: கிறிஸ்துவை நம்பும் ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் தூய ஆவியானவரின் செயல்பாடுகளுக்கு தங்களது வாழ்வை திறந்து வைக்கவும், கிறிஸ்தவ பிறரன்பு பணியை வாழ்வாக்குவதற்கு தளராத மனதுடன் தயாராக இருக்கவும் அழைக்கப்படுகிறார்கள் என்று கூறிய திருத்தந்தை, இந்த இறையியல் நற்பண்பே எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் இறைவனை அன்பு செய்யவும் அவர் மீதான அன்பின் பொருட்டு நம்மை போலவே பிறரையும் அன்பு செய்யவும் நமக்கு தூண்டுதலாக அமைகிறது என்றும் குறிப்பிட்டார். May 25 திங்களன்று பார்சிலோனாவின் குதிரையேற்ற கழகத்தின் நிறுவன ஆண்டு விழாவை முன்னிட்டு அக்கழகத்தின் பிரதிநிதிகள் குழுவை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, கிறிஸ்தவர் என்பவர் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் கொடையாளி மட்டுமல்ல, மாறாக பிறரின் முழுமையான நல்வாழ்விற்காக தன்னை அர்ப்பணிக்கும் இரக்கமுள்ளவரே உண்மையான கிறிஸ்தவர் என்றும் எடுத்துரைத்தார். கிறிஸ்துவின் மீது தங்களது பார்வையை எப்போதும் நிலைநிறுத்துமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்த திருத்தந்தை, ஏனெனில் அவ்வாறு செய்வதன் மூலம் மட்டுமே மிகவும் எளிய மற்றும் தேவையில் இருக்கும் நம் சகோதர சகோதரிகளிடம் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை கண்டுகொள்ள முடியும் என்றும் எடுத்துக்காட்டினார். கடவுளுக்கும் சமூகத்திற்கும் ஆற்றும் அர்ப்பணிப்புள்ள சேவையின் மூலமாகவும், தேவையில் இருப்போரை தேடிச் சென்று பொறுமையுடனும் இரக்கத்துடனும் அவர்கள் காட்டும் நல் மனதின் மூலமாகவும் ஆண்டவரின் பேரன்பில் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி திருத்தந்தை தனது உரையை நிறைவு செய்தார்.
0: May 25 திங்களன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அல்பேனியா அரசு தலைவர் பஜ்ராம் பெகாஜ் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார். திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பிற்கு பிறகு பஜ்ராம் பெகாஜ் அவர்கள் திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் ஆகியோரை சந்தித்து பேசினார். தொடர்ந்து இந்த சந்திப்பின் போது இடம்பெற்ற கலந்துரையாடலில் இருதரப்புக்கும் இடையே நிலவும் நல்லுறவு குறித்து இருதரப்பினரும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் என்றும், இரு நாடுகளுக்கும் பொதுவான நலன் சார்ந்த துறைகளில் தங்களது ஒத்துழைப்பையே மென்மேலும் மேம்படுத்துவதற்கான விருப்பமும் தெரிவிக்கப்பட்டது என்றும் திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. பல்வேறு அனைத்துலக விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ள அச்செய்தி தொடர்பகம், குறிப்பாக மேற்கு பால்கன் நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதில் உள்ள சவால்கள் குறித்தும் இச்சந்திப்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது என்றும் எடுத்துக்காட்டியுள்ளது.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறிகாட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறிகாட்டும் ஆளுமைகள்.
2: ஆப்பிள் கம்பெனியின் நிறுவனர் அவர். தொடு திரை உலகின் உச்சங்களை உயரங்களை தொட்டு காட்டியவர். தனது 56வது வயதிலே மரணத்தையும் தொட்டுவிட்டவர். சாவின் விளிம்பை அவர் தொட்டபோது மருத்துவமனையிலே அவர் சொன்ன வரிகள் இவை: நான் வணிக உலகின் வெற்றியின் உச்சத்தை தொட்டிருக்கிறேன். பிறரது பார்வையில் எனது வாழ்க்கை வெற்றிகரமானதுதான். எப்படி இருந்தாலும் எனது பணிச்சுமைகளையும் தாண்டி மகிழ்ச்சியான தருணங்களையும் நான் அனுபவித்திருக்கிறேன். பணமும் வசதிகளும் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை என் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் தான் அறிந்து கொண்டிருக்கின்றேன். இதோ இந்த மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு என் முழு வாழ்க்கையையும் திருப்பி பார்க்கும் இந்த தருணத்தில் எனக்கு இதுவரை கிடைத்துள்ள அங்கீகாரம், பணம், புகழ், சொத்து, செல்வாக்கு எல்லாமே செல்லா காசாக, பொருளற்றதாக, மரணத்தின் முன் தோற்றுப்போய் நிற்பதை என் உளமாற உணர்கிறேன். இந்த இருட்டிலே என் உயிரை தக்க வைக்க போராடி கொண்டிருக்கும் மருத்துவ மின்னணு இயந்திரங்களின் மெல்லிய சத்தங்கள் மட்டுமே எனது காதுகளில் ரீங்காரம் இடுகின்றன. கடவுளின் மூச்சுக்காற்றையும் மரணத்தையும் மிக மிக அருகிலே நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். போதுமான பணத்தை வாழ்க்கையில் ஈட்டிய பிறகுதான் புரிகிறது பணத்திற்கு தொடர்பில்லாத மனதிற்கு தொடர்புடைய சிலவற்றை சம்பாதிக்க தொடங்க வேண்டும் என்று. அது இப்போதுதான் புரிகிறது. அது உறவாகவோ, நட்பாகவோ, கலையாகவோ, அறமாகவோ, நம் இளமையின் கனவாகவோ இருக்கலாம். அவைதான் வாழ்க்கையில் இன்றியமையாதன என்று காலம் கடந்து நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். அதை விட்டு பணத்தை மட்டுமே மையமாக கொண்டு ஓடும் வாழ்க்கை முற்றிலும் வேறு திசையில் திரும்பி விடுகிறது. எனது வாழ்க்கையைப் போல நாம் பணத்தால் உண்டாக்கியிருக்கும் அனைத்து மகிழ்ச்சியும் வெறும் மாயைகளே. தனது காலம்போன கடைசியிலே இப்படி சொல்லியிருக்கின்றார் ஆப்பிள் கம்பெனி புகழ் ஸ்டீவ் ஜாப்ஸ். வெற்றியின் உச்சங்களை தொட்டவர்கள்தான் வெறுமையின் விலாசங்களையும் கண்டடைகிறார்கள், எச்சரிக்கையும் செய்கிறார்கள். மரண வாசலில்தான் இந்த சொத்துக்கள் எல்லாமே சொத்தைகளாகிப் போய் இழித்து கொண்டு நிற்கின்றன.

கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்நிகழ்வின் வாயிலாக எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடுவதில் மனம் மகிழ்கின்றது. இன்றைய திருப்பாடலில் நாம் எடுத்துக்கொண்ட பாடல் எண் 149. இத்திருப்பாடல் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய, இன்னும் சொல்லப்போனால் இத்திருப்பாடல் அன்பை வெளிப்படுத்துகின்ற மகிழ்வின் உச்சத்தில் மக்கள் இந்த திருப்பாடலை ஏற்றுகின்றார்கள், போற்றுகின்றார்கள், பாடுகின்றார்கள். இந்த திருப்பாடலை பார்ப்பதற்கு முன் இத்திருப்பாடலின் பின்புலத்தை நாம் பார்த்தால் அது இத்திருப்பாடலை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும். மக்கள் சிறைப்படுகின்றார்கள், இதுதான் இந்த திருப்பாடலின் பின்புலம். சிறைப்பட்ட மக்கள் அனைத்தையும் இழந்து விடுகின்றார்கள். அவர்கள் வாழ்வில் ஒளியான காலம், அவர்கள் வாழ்வின் மகிழ்ச்சி, அவர்கள் வாழ்வின் அன்பு அனைத்தையும் இழந்து விடுகின்றார்கள். ஆனால் அந்த சிறை காலம் முடிந்து அவர்கள் வெளிவருகின்றார்கள். வெளிவந்தவுடன் வாழ்வின் வார்த்தையை புரிந்து கொள்கின்றார்கள். வாழ்வு என்றால் என்ன என்று அறிந்து கொள்கின்றார்கள். மகிழ்ச்சிதான் வாழ்வின் முக்கியத்துவம் என்பதை உணர்ந்து கொள்கின்றார்கள். மன அமைதி தேவை என்பதை புரிந்து கொள்கின்றார்கள். இவை அனைத்தையும் வழிகாட்டிய இறைவனை இந்நாள் வரை மறந்ததற்காக வருந்துகின்றார்கள். இதுதான் இப்பாடலின் பின்புலன். இறைவனை போற்றாது, இறைவனை காணாது, இறைவனை உணராந்து இருந்த இத்தனை நாட்கள், இத்தனை காலம் அவர்களுக்கு ஒரு சிறைவாசம் என்பதை புரிந்து கொள்கின்றார்கள். ஆகவே வெளிவந்தவுடன் முதலில் கடவுளை போற்றுகின்றார்கள். அதுதான், அந்த நொடிதான் அவர்களின் வாழ்வை ஒளியான காலமாக மாற்றுகின்றது. அந்த தருணத்தில் இருந்து அவர்கள் இறைவனை புகழ்கின்றார்கள். இறைவனை

0: புகழும் பாடலாக இது அமைகின்றது. இந்த திருப்பாடல் அதாவது 145 முதல் 150 வரை அமைகின்ற இந்த அனைத்து திருப்பாடல்களுமே இறைவனை போற்றி அமைகின்றது. அனைத்து திருப்பாடல்களிலும் இறைவா போற்றி, இறைவன் போற்றி, மாமன்னா போற்றி என்று இறைவனை போற்றி புகழ்கின்ற பாடல்களாகவே இது அமைகின்றது. இதுதான் மக்களின் மனநிலையாக இருக்கின்றது. இறைவனை போற்றி வாழும் வாழ்வே மக்களுக்கு ஏதுவான வாழ்க்கை என்பதை புரிந்து உணர்ந்து கற்றுக்கொண்டு பின் இறைவனை வழிபடுகின்றார்கள். எவ்வாறு என்று பார்ப்போம். முதல் வசனத்திலேயே ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் என்று கூறுவதன் மூலம் அவர்களுக்கு புதியதொரு வாழ்வை உண்டாக்கியிருக்கின்றார், புதியதொரு வாழ்வில் அவர்கள் நுழைகின்றார்கள் என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். அதாவது இத்தனை நாள் இருந்த வாழ்வு வேறு, இப்பொழுது அவர்கள் வாழ்கின்ற வாழ்வு வேறு என்பதை முதல் வசனத்திலேயே அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். நான்காவது வசனத்தில் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். இத்தனை நாள் மக்கள் இழந்து இருந்த கண்ணியத்தை கடவுள் மீட்டு அவர்களுக்கு அருளுகின்றார். இந்த கண்ணியத்தின் வழியாக அவர்கள் வாழ்வில் பயனடைகின்றார்கள். இந்த கண்ணியத்தின் வழியாக அவர்கள் வாழ்வை பெறுகின்றார்கள், வாழ்வில் ஒரு மேன்மை அடைகின்றார்கள். இன்னும் குறிப்பாக வசனம் 6 அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும், அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும் என்று வாசிக்கின்றோம். இருபுறம் கொண்ட வாள் என்பது கடவுளின் உடனிருப்பை குறிக்கின்றது. கடவுளை ஏற்றி புகழும் நாம் அவருடைய உடனிருப்பையும் அறிந்து உடன் இருக்கவர்களுடன் ஒன்றாக இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்த்துகின்றது. இன்னும் குறிப்பாக இத்திருப்பாடல் முழுமையாக வழிகாட்டிய இறைவனுக்கு புகழ்ச்சி பாடலாக அமைகின்றது. அதாவது இத்திருப்பாடல் அனைத்து வசனங்களுமே இறைவனை புகழ்ந்து பாடுகின்றது. ஒவ்வொரு வசனத்திலும் புகழ்ச்சி பாடலாக அமைகின்றது. வழிகாட்டிய இறைவனை உணர்ந்த மக்கள் அந்த இறைவனை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற மனநிலையில் இருக்கின்ற இந்த பாடலை நாம் வாசிக்கும் பொழுது அவர்களின் வாழ்வு மாற்றத்தையும் அவர்களின் வாழ்வு மேன்மையையும் நாம் புரிந்து கொள்கின்றோம். இதைத்தான் இந்த கடைசி வசனமும் கூறுகின்றது. இத்தகைய மேன்மையை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது என்று. ஆதலால் ஆண்டவர் அருளும் மேன்மையையும் ஆண்டவர் அருளும் அன்பையையும் நாம் உணரும் பொழுது, நாம் அவர் வழிகாட்ட அவருக்கு பின் செல்லும் பொழுது, நாம் அவர்களை முன் நிலைநிறுத்தும் போது, நாம் கடவுளை முன் நிலைநிறுத்தும் பொழுது, அவர் விரும்பும் மக்களாக, அவர் விரும்பும் உயிர்களாக, அவர் விரும்பும் வாழ்வுக்கு நம்மை இட்டு செல்வார். ஜபம். அன்பு ஆண்டவரே, இந்நாள் வரை எங்களை காத்து வந்ததற்காக நன்றி. இந்நாள் வரை உமது அருளால் எங்களுக்கு வாழ்வு அளித்ததற்காக நன்றி. நாங்கள் என்றும் உம் பிள்ளைகளாக உம் வழியை பின்பற்றி வாழ உமது நியமங்களையும் உமது வார்த்தைகளையும் நாங்கள் வாழ்வாக்கிட, வாழ்வினில் கடைபிடித்திட அருள் புரிவீராக. உமது அருளால் நாங்கள் வாழ்வு பெறுவோமாக. ஆமேன்.
1: செய்திகள்.
2: செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மனித மாண்பை காப்பது குறித்த மகத்தான மனிதநேயம் என்னும் தனது முதல் திருத்தூது மடலில் மனிதகுலம் ஒரு திருப்பு முனையில் நிற்பதாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். மனிதகுலத்தின் முன்னே 2 வழிகள் மட்டுமே உள்ளதாக குறிப்பிட்ட திருத்தந்தை, 1 அதிகாரம் மற்றும் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் ஒரு புதிய பாபேல் கோபுரத்தை உருவாக்குவது, மற்றொன்று கடவுளும் மனிதகுலமும் மாண்புடனும் அமைதியுடனும் இணைந்து வாழும் ஒரு சமூகத்தை உருவாக்குவது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ரேரும் நோவாரும் என்ற திருத்தூது மடலின் நினைவு நாளை முன்னிட்டு 2026 மே 15 அன்று கையெழுத்திடப்பட்ட இந்த திருத்தூது மடல் செயற்கை நுண்ணறிவு, மனித மாண்பு, சமூக நீதி மற்றும் அமைதி ஆகியவற்றை ஆழமாக பிரதிபலிக்கிறது என்றும், திரு அவையின் சமூக கோட்பாடு என்பது வெறும் விதிகளின் தொகுப்பு மட்டுமல்ல, மாறும் காலத்திற்கு நற்செய்தியை மையமாக கொண்ட ஒரு பதில் என்றும் திருத்தந்தை எடுத்துக்காட்டியுள்ளார். ஒவ்வொரு மனிதனின் மதிப்பும் அவரது உற்பத்தி திறன் அல்லது சாதனைகளின் அடிப்படையில் அமைந்ததல்ல என்று சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை, கருவுறுதல் முதல் இயற்கை மரணம் வரையிலான வாழ்வுரிமையை வலியுறுத்தியுள்ளதுடன் கருக்கலைப்பு, கருணை கொலை, அடிமைத்தனம் மற்றும் சுரண்டல் உள்ளிட்ட அனைத்து ஒடுக்குமுறைகளையும் வன்மையாக கண்டித்துள்ளார். மேலும் பெண்கள், சிறுபான்மையினர், புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளுக்கான பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை, மனித வாழ்க்கையை லாபமும் தகுதியும் மட்டுமே தீர்மானிக்கும் தொழில்நுட்ப வெறிக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ளார். செயற்கை நுண்ணறிவால் மனிதர்களைப் போல செயல்பட முடியுமே தவிர அதற்கு மனசாட்சியோ, இரக்கமோ, அன்போ அல்லது ஆன்மீக உணர்வோ இருக்க முடியாது என்று கூறியுள்ள திருத்தந்தை, தொழில்நுட்பம் மனிதனை தன் கட்டுப்பாட்டில் வைக்காமல் மனித குலத்திற்கு பணிவிடை செய்வதை உறுதி செய்ய அனைத்துலக கண்காணிப்பு, ஒழுக்க நெறி சட்டங்கள் மற்றும் பொறுப்பான பயன்பாடு ஆகியவை அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
1: மக்கள் தொகையியல் சார்ந்த பிரச்சனைகள் வெறும் புள்ளி விவரங்கள் மட்டுமல்ல, அவை சமூகத்தின் எதிர்காலமாக விளங்கும் உண்மையான குடும்பங்கள், பெற்றோர் மற்றும் குழந்தைகளின் வாழ்வாதாரத்தோடு தொடர்புடையவை என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். May 25 திங்களன்று ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் மக்கள் தொகையியல் ஆய்வுக்குழு உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, ஐரோப்பாவில் தீவிரமடைந்து வரும் மக்கள் தொகை நெருக்கடி குறித்தும் குடும்பங்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் ஆதரவளிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கவலைகளை மீண்டும் வெளிப்படுத்திய திருத்தந்தை, பிறப்பு விகித குறைவு, தனிமை மற்றும் தலைமுறைகளுக்கு இடையேயான ஒருமைப்பாடு பலவீனமடைதல் போன்ற சவால்களை எதிர்கொண்டு வரும் ஐரோப்பாவை முதுமையடைந்து வரும் ஒரு கண்டம் என்று வர்ணித்தார். மேலும் ஐரோப்பாவின் கிறிஸ்தவ வேர்களை நிராகரிப்பது அதன் கலாச்சார மற்றும் சமூக மலட்டுத்தன்மைக்கு வழிவகுத்துள்ளதாக எச்சரித்த திருத்தந்தை, குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பதாக கூறிக்கொண்டு அதே வேளையில் தாய்மை, கருக்கலைப்பு ஆகியவற்றிற்கு சாதகமாக செயல்பட்டு குடும்பங்களை கட்டியெழுப்பும் விருப்பத்தையே சிதைக்கும் கொள்கைகளை கடுமையாக விமர்சித்தார். ஒவ்வொரு மனிதனின் மாண்பையும் வலியுறுத்திய திருத்தந்தை, திருத்தந்தை புனித 2 ஜான்பால் அவர்களின் போதனைகளை மேற்கோள் காட்டி, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான திருமணத்தின் மூலம் உருவாகும் குடும்பமே சமூக வாழ்க்கையின் முதல் மற்றும் மாற்றீடு செய்ய முடியாத பள்ளி என்று மீண்டும் வலியுறுத்தினார். குடும்பங்களுக்கு உண்மையான ஆதரவை வழங்கவும், மனித மாண்பை பாதுகாக்கவும், பொதுநலனை மேம்படுத்தவும் தகுந்த கொள்கைகளை உருவாக்குவதற்கு அரசுகள், குடிமை சமூகம் மற்றும் கிறிஸ்தவ அமைப்புகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திருத்தந்தை அவர்களை கேட்டுக்கொண்டார்.
2: கிறிஸ்துவை நம்பும் ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் தூய ஆவியானவரின் செயல்பாடுகளுக்கு தங்களது வாழ்வை திறந்து வைக்கவும், கிறிஸ்தவ பிறரன்பு பணியை வாழ்வாக்குவதற்கு தளராத மனதுடன் தயாராக இருக்கவும் அழைக்கப்படுகிறார்கள் என்று கூறிய திருத்தந்தை, இந்த இறையியல் நற்பண்பே எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் இறைவனை அன்பு செய்யவும், அவர் மீதான அன்பின் பொருட்டு நம்மை போலவே பிறரையும் அன்பு செய்யவும் நமக்கு தூண்டுதலாக அமைகிறது என்றும் குறிப்பிட்டார். May 25 திங்களன்று பார்சிலோனாவின் குதிரையேற்ற கழகத்தின் நிறுவன ஆண்டு விழாவை முன்னிட்டு அக்கழகத்தின் பிரதிநிதிகள் குழுவை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, கிறிஸ்தவர் என்பவர் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் கொடையாளி மட்டுமல்ல, மாறாக பிறரின் முழுமையான நல்வாழ்விற்காக தன்னை அர்ப்பணிக்கும் இரக்கமுள்ளவரே உண்மையான கிறிஸ்தவர் என்றும் எடுத்துரைத்தார். கிறிஸ்துவின் மீது தங்களது பார்வையை எப்போதும் நிலைநிறுத்துமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்த திருத்தந்தை, ஏனெனில் அவ்வாறு செய்வதன் மூலம் மட்டுமே மிகவும் எளிய மற்றும் தேவையில் இருக்கும் நம் சகோதர சகோதரிகளிடம் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை கண்டுகொள்ள முடியும் என்றும் எடுத்துக்காட்டினார். கடவுளுக்கும் சமூகத்திற்கும் ஆற்றும் அர்ப்பணிப்புள்ள சேவையின் மூலமாகவும், தேவையில் இருப்போரை தேடிச் சென்று பொறுமையுடனும் இரக்கத்துடனும் அவர்கள் காட்டும் நல் மனதின் மூலமாகவும் ஆண்டவரின் பேரன்பில் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி திருத்தந்தை தனது உரையை நிறைவு செய்தார்.
1: May 25 திங்களன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அல்பேனியா அரசு தலைவர் பஜ்ராம் பெகாஜ் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார். திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பிற்கு பிறகு பஜ்ராம் பெகாஜ் அவர்கள் திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் ஆகியோரை சந்தித்து பேசினார். தொடர்ந்து இந்த சந்திப்பின் போது இடம்பெற்ற கலந்துரையாடலில் இருதரப்புக்கும் இடையே நிலவும் நல்லுறவு குறித்து இருதரப்பினரும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் என்றும், இரு நாடுகளுக்கும் பொதுவான நலன் சார்ந்த துறைகளில் தங்களது ஒத்துழைப்பையே மென்மேலும் மேம்படுத்துவதற்கான விருப்பமும் தெரிவிக்கப்பட்டது என்றும் திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. பல்வேறு அனைத்துலக விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ள அச்செய்தி தொடர்பகம், குறிப்பாக மேற்கு பால்கன் நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதில் உள்ள சவால்கள் குறித்தும் இச்சந்திப்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது என்றும் எடுத்துக்காட்டியுள்ளது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.